நீங்கள் த்ரீசிஆர் தமிழ் குரல் வானொலியின் நிகழ்ச்சிகளை வாரந்தோறும் புதன்கிழமை மாலை 7:30 மணி தொடக்கம் 8:30 மணி வரை 855 AM அலவரிசையிலும் இணையதளத்தில் இன்பத்தமிழ் வானொலி மூலமும் மற்றும் threecr.org.au/தமிழ் என்ற இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். நேர்களே, இன்றைய த்ரீசிஆர் தமிழ் குரல் வானொலியில் இன்றைய சிந்தனை சிறுவர் நிகழ்ச்சி, தாயக கானங்கள் மற்றும் உள்நாட்டு போரின் காயங்களுடன் இலங்கை எப்படி வாழ்கின்றது என்று எல்லைகளுக்கு அப்பால், அதாவது பியாண்ட் பார்டர்ஸ் என்ற நிகழ்ச்சியில் ஒலிபரப்பான ஆவண ஒலிபரப்பை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளுகின்றேன். முதலில் இன்றைய சிந்தனை. இன்றைய சிந்தனையில் ஔவையார் அருளிய கொன்றை வேந்தனிலிருந்து 57வது பாடலை பார்ப்போம். நொய்யவர் என்பவர் வெய்யவர் ஆவார், நொய்யவர் என்பவர் வெய்யவர் ஆவார். சிலர் பார்வைக்கு அழகாக இருக்க மாட்டார்கள், குட்டையாக இருப்பார்கள், ஒல்லியாக இருக்கலாம், லால் பகதூர் சாஸ்திரியைப் போல் அல்லது அகத்தியரைப் போல். இவ்வாறு உலகில் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள். கடவுள் இத்தகையவர்களுக்கு குறையை கொடுத்திருந்தாலும் அதற்கு ஈடு செய்வது போல் மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு திறமையை அளித்திருப்பார். ஆகவே தோற்றத்தை கொண்டு யாரையும் எடை போடக்கூடாது. அவர் செய்யும் காரியங்களைக் கொண்டே அவரை மதிக்க வேண்டும். தோற்றத்தில் ஏதோ போல் இருந்தாலும், இகழப்படுவாரானாலும் அவர் செய்யும் செயலினால் போற்றப்படுவாராக, உயர்ந்தவராக இருக்கலாம். நொய்யவர் என்பவர் வெய்யவர் ஆவார்.

நிகழ்ச்சியில் தொடர்வது சிறுவர் நிகழ்ச்சி. சிறுவர் நிகழ்ச்சியை வாரம் தமிழ்குரல் வாணிக்கென தொகுத்து வழங்குகின்றார் ஆர்.பி. வளத்தை.

வணக்கம் தம்பி தங்கையரே, வளமை போல் எமது சிறுவ நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய சிறுவ நிகழ்ச்சியும் வளமை போல் ஒரு திருக்குறளுடன் ஆரம்பமாகின்றது. அறத்துப்பால் விருந்தோம்பல் எனும் அதிகாரத்தில் வள்ளுவர் கூறுவது, இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டு. வீட்டிலிருந்து பொருள்களை சேர்த்தும் காத்தும் வாழ்வதெல்லாம் வந்த விருந்தினரை பேணி அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வதற்காகவே. இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டு. அடுத்து வளமை போல் உங்களுக்காக ஒரு குட்டி கதை. ஒரு ஏழை ஒரு கிராமத்தில் வாழ்ந்து வந்தான். அவன் தன் வீட்டு தேவைக்காக தினமும் ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து வருவதை வழக்கமாக கொண்டிருந்தான். தண்ணீர் எடுத்து வர அவன் இரண்டு பானைகளை வைத்திருந்தான். அந்த பானைகளை ஒரு நீளமான பலமான தடியில் இரண்டு முனைகளிலும் தொங்கவிட்டு தடியை தோளில் சுமந்து செல்வான். இரண்டு பானைகளில் ஒன்றில் சிறிய ஓட்டை இருந்தது. அதனால் ஒவ்வொரு நாளும் வீட்டிற்கு வரும் பொழுது குறையுள்ள பானையில் பாதியளவு நீரே இருக்கும். குறை இல்லாத பானைக்கு தன் திறன் பற்றி பெருமை. குறையுள்ள பானையை பார்த்து எப்பொழுதும் அதன் குறையை கிண்டலும் கேலியும் செய்து கொண்டே இருக்கும். இப்படியே இரண்டு வருடங்கள் கழிந்து விட்டன. கேலி பொறுக்க முடியாத பானை அதன் எஜமானை பார்த்து பின்வருமாறு கேட்டது, ஐயா, என் குறையை நினைத்து நான் மிகவும் கேவலமாக உணர்கிறேன். உங்களுக்கும் தினமும் என் குறையால் வரும் வழியெல்லாம் தண்ணீர் சிந்தி உங்கள் வேலை பழு மிகவும் அதிகரிக்கின்றது. என் குறையை நீங்கள் தயவு கூர்ந்து சரி செய்யுங்களேன் என்று கேட்டது. அதற்கு எஜமான் கூறினான், பானையே, நீ ஒன்று கவனித்தாயா? நாம் வரும் பாதையில் உன் பக்கம் இருக்கும் அழகான பூச்செடிகளை வரிசையாக கவனித்தாயா? உன்னிடமிருந்து தண்ணீர் சிந்துவது எனக்கு முன்னமே தெரியும். அதனால்தான் வழி நடுக பூச்செடி விதைகளை விதைத்து வைத்தேன். அவை நீ தினமும் சிந்திய தண்ணீரில் இன்று பெரிதாக வளர்ந்து எனக்கு தினமும் அழகான பூக்களை அளிக்கின்றன. அவற்றை இதை கேட்ட பானை கேவலமாக உணர்வதை நிறுத்திவிட்டது. அடுத்தவர் பேச்சை கேட்டு கவலைப்படாமல் தன் வேலையை கருத்துடன் செய்ய தொடங்கியது. எனவே தம்பி தங்கீரே, ஒருபோதும் மற்றவர்கள் நீங்கள் செய்யும் செயலில் ஏளனமோ அல்லது குறை கூறினால் கவலைப்படாமல் உங்கள் செயலிலே கருத்தாயிருங்கள். தம்பி தங்கீரே, அடுத்ததாக வளமை போல் நொடி நேரம். இளமையில் பச்சை, முதுமையில் சிவப்பு, குணத்திலே எரிப்பு, அது என்ன? இளமையில் பச்சை, முதுமையில் சிவப்பு, குணத்திலே எரிப்பு, அது என்ன? மிளகாய் எவ்வளவு முயன்றாலும் அவனை கடிக்க முடியாது. அவன் இல்லாமல் உணவே இல்லை. அவன் யார்? எவ்வளவு முயன்றாலும் அவனை கடிக்க முடியாது. அவன் இல்லாமல் உணவே இல்லை. அவன் யார்? தண்ணீர் நான்கு கால்கள் உள்ளவன், இரண்டு கைகள் உள்ளவன், உட்கார்ந்து கொண்டிருப்பான், உட்கார இடம் கொடுப்பான், அவன் யார்? நான்கு கால்கள் உள்ளவன், இரண்டு கைகள் உள்ளவன், உட்கார்ந்து கொண்டிருப்பான், உட்கார இடம் கொடுப்பான், அவன் யார்? கதிரை
தம்பி தங்கீரே, இன்று தமிழ் வளர்த்த பெரியார்களின் ஒருவரான சாய்பு மரைக்காயர் பற்றி பார்ப்போம். சாய்பு மரைக்காயர் தமிழ், அரபு, மலாய் ஆகிய மூன்று மொழிகளிலும் திறம் பெற்றிருந்தார். இப்பெரும் புலவர் தமிழின் அனைத்து வகை யாப்புகளிலும் பாடல்கள் அமைத்தவர். சாய்பு மரைக்காயர் 1878 ஆண்டு தொடக்கம் 1950 ஆண்டு வரை வாழ்ந்தவர். இவர் அமுத கவி என்றும் அழைக்கப்பட்டார். சித்த மருத்துவம், யுனானி மருத்துவம் எனப்படும் கிரேக்க அரேபிய வைத்தியம் ஆகியவற்றிலும் இவர் சிறந்து விளங்கினார். மனோன்மணி கும்மி, உபதேச கீர்த்தனம், மும்மணி மாலை ஆகிய நூல்கள் சாய்பு மரைக்காயரின் தமிழ் ஆற்றலை வெளிக்காட்டுகின்றன. தமிழ் மொழிக்கும் இஸ்லாமிய இலக்கியத்துக்கும் மாபெரும் தொண்டாற்றியவர் இவர். சரி தம்பி தங்கையரே, இத்தோடு எமது சிறுவர் நிகழ்ச்சி முடிவுக்கு வருகின்றது. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது செல்வி ஆரபி. நன்றி தம்பி தங்கையரே.

நேர்களே, ஆடி பறந்து விட்டதே. நவாலியூர் சோபசுந்தர பல்லவரின் மிக அருமையான பாடல் ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை என்ற பாடலை உங்களுக்காக அடுத்து தருகின்றேன்.

சரி நேயர்களே, இத்தோடு எமது நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது பாவனா சந்திரன். நன்றி நேயர்களே.